0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆண்டோர் வாக்கு.
2: வாய்மையே வெல்லும் என்று நம் நாட்டிலே எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். வாய்மை அல்லது உண்மை என்பது மனித வாழ்வுக்கு எவ்வளவு மிக முக்கியமானது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் ஒரு பெரிய கேள்வி என்ன என்றால், எது உண்மையானது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோமா? பல நேரங்களிலே என்ன நடக்கிறது, எங்கோ ஒன்று நாம் காதால் கேட்டதை வைத்துக்கொண்டு அல்லது மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் ஒட்டு கேட்டதை வைத்துக்கொண்டு அல்லது நம்மிடம் சொல்லப்பட்ட அரைகுறையான தகவல்களை வைத்துக்கொண்டு இதுதான் உண்மை என்று நாம் நினைத்து அதன் அடிப்படையிலே செயல்பட ஆரம்பிக்கின்ற போது நமது செயல்பாடுகள் பிறருக்கு பாதகத்தை ஏற்படுத்துகின்றன, நமக்கும் அது அழிவை ஏற்படுத்துகின்றது. இது பல நேரங்களிலே நம்முடைய அனுபவம். இதோ நம்மை பார்த்து பிரான்சிஸ் பேக்கன் என்ற எழுத்தாளர் அழகாக இப்படி கூறுகிறார். "வாட் இஸ் ட்ரூத்?" said jesting Pilate, and would not stay for an answer. இயேசுவுக்கு பிலாத்து தீர்ப்பு வழங்கிய அந்த நிகழ்ச்சியை அவர் நம் கண்முன் வைத்து இப்படி குறிப்பிடுகிறார். "உண்மையா, அது என்ன?" என்று கேட்ட அந்த பிலாத்து அதற்கான பதில் இயேசுவிடமிருந்து அல்லது மற்றவர்களிடமிருந்து வரும் வரைக்கும் அவன் காத்திருக்கவில்லை. உண்மையா அது என்ன என்று கேட்டுவிட்டு உடனே அவர் தீர்ப்பை சொல்லி முடிக்கிறார். நண்பர்களே, நமது வாழ்விலே உண்மையை அறிந்து கொள்வதற்கு அல்லது நாம் கேள்விப்பட்ட ஒன்று உண்மைதானா என்று உறுதிப்படுத்தி கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டியது, அதற்காக சில நேரங்களிலே காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஏதோ நான் கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று இல்லாமல் நாம் கேட்ட ஒன்றை வைத்து உடனடியாக நாம் செயல்பட்டால் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லவா? எனவே உண்மையை கண்டறிய முயற்சி எடுப்போம். தேவைப்பட்டால் அதற்காக காத்திருப்போம். உண்மையை அறிவோம், அதன்படி செயல்படுவோம். அனைவரும் வாழ்வோம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. ஆகஸ்ட் 5 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். மக்களினங்களில் ஒளி என்ற திரு அவை பற்றி, 2 வத்திக்கான் புதுசங்கத்தின் முதல் ஆவணமான திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்ற தலைப்பில், திருவழிபாட்டு மன்றாட்டின் திரு அவையை சார்ந்த பரிமாணத்தை குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். "எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள். எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். நான் பேசும்போது நற்செய்தியின் மறைப்பொருளை துணிவுடன் தெரியப்படுத்துவதற்கான வார்த்தைகளை கடவுள் எனக்கு தந்தருளுமாறு எனக்காகவும் மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி." இறைவார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார்.
3: Cari fratelli sorelle, buongiorno e benvenuti. In questa catechesi riprendiamo la riflessione sulla Costituzione conciliare, sulla liturgia, Sacrosanctum Concilium. Oggi ci soffermiamo sulla dimensione ecclesiale della preghiera liturgica. Come suggerisce l'Apostolo Paolo, è lo Spirito Santo che ci insegna a pregare. Dal giorno di Pentecoste, lo Spirito abita la Chiesa, ispirando ogni sua attività, e in particolare la preghiera. La vita della prima comunità nata a Gerusalemme dopo la Pasqua di Gesù è vita nello Spirito donato dal Signore risorto. Da allora, dice il Concilio, la Chiesa mai tralasciò di riunirsi in assemblea per celebrare il mistero pasquale, leggendo in tutte le scritture ciò che lo riguardava, celebrando l'Eucaristia, nella quale vengono resi presenti la vittoria e il trionfo della sua morte, e rendendo grazie a Dio per il suo dono ineffabile, nel Cristo Gesù, a lode della sua gloria per virtù dello Spirito Santo. Nel nostro tempo, nei contesti dominati dalla mentalità efficientistica e consumistica, la preghiera può sembrare qualcosa di inutile o di irrisorio. In un mondo dove la scienza e la tecnica pretendono di dare tutte le risposte, pregare può apparire come una forma di evasione. Inoltre, anche in diverse famiglie cristiane, non avviene più la trasmissione della preghiera, mentre numerose persone rischiano di confonderla con una tecnica tra le altre, di natura psicologica e finalizzata al benessere personale. La preghiera, invece, in quanto dimensione fondamentale della nostra umanità, merita di essere riscoperta nella sua verità. La Costituzione Sacrosanctum Concilium ha preso sul serio tale esigenza, e ciò rallegrava profondamente il Papa San Paolo VI.
1: அன்புள்ள சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திருத்தூதர் பவுல் எடுத்துரைத்தது போல தூய ஆவியாரே நமக்கு ஜெபிக்க கற்றுத்தருகிறார். பெந்தகோஸ்தே நாளிலிருந்து தூய ஆவியார் திரு அவையில் உறைந்து அதன் ஒவ்வொரு செயல்பாட்டையும், குறிப்பாக ஜெபத்தையும் தூண்டி இயக்குகிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எருசலேமில் உருவான தொடக்ககால சமூகத்தின் வாழ்வு உயிர்த்த ஆண்டவரால் அளிக்கப்பட்ட தூய ஆவியாரிலான வாழ்வாகும். அப்போதிருந்து சங்கம் கூறுகிறது, பாஸ்கா மறைபொருளை கொண்டாடுவதற்காக திரு அவை ஒருபோதும் கூடிவரத் தவறவில்லை. மறைநூல் அனைத்திலும் தம்மை பற்றி கூறியுள்ளவற்றை வாசித்தும் இயேசுவின் மரணத்தின் வெற்றியும் மாட்சியும் பிரசன்னமாக்கப்படும் நற்கருணையைக் கொண்டாடியும் கிறிஸ்து இயேசுவில் கடவுள் அளித்த விவரிக்க முடியாத கொடைக்காக அவருக்கு நன்றி செலுத்தியும் தூய ஆவியாரின் வல்லமையால் அவரது மாட்சிக்கும் புகழாகவும் வாழ்ந்து வருகிறது. செயல்திறன் மற்றும் நுகர்வு மனப்பான்மை ஆதிக்கம் செலுத்தும் இன்றைய சூழலில் ஜபம் என்பது பயனற்றதாகவும் முக்கியத்துவமற்றதாகவும் தோன்றலாம். அறிவியலும் தொழில்நுட்பமும் அனைத்து பதில்களையும் தருவதாக கூறிக்கொள்ளும் உலகில் ஜெபிப்பது உண்மையிலிருந்து தப்பிக்கும் ஒரு வழியாக தோன்றக்கூடும். மேலும் பல கிறிஸ்தவ குடும்பங்களில் ஜெப மரபு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. அதே வேளையில் பலர் ஜெபத்தை உளவியல் சார்ந்த தனிப்பட்ட நல்வாழ்வை மட்டுமே நோக்கமாக கொண்ட பல பயிற்சி முறைகளில் ஒன்றாக தவறாக புரிந்து கொள்ளும் ஆபத்தும் உள்ளது. ஆனால் ஜெபம் நமது மனித வாழ்வின் அடிப்படை பரிணாமமாக இருப்பதால் அதன் உண்மையான பொருளையும் மதிப்பையும் மீண்டும் கண்டறிய வேண்டியது இன்றியமையாததாகும். திருவழிபாடு பற்றிய கொள்கை விளக்கம் என்னும் இந்த ஏடு இத்தேவையை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டது. இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தால் ஒப்புதலளிக்கப்பட்ட இந்த முதல் ஆவணத்தை வெளியிட்ட திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் இதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் என்று அவர் கூறினார். கடவுளுக்கே முதல் இடம், ஜெபமே நமது முதல் கடமை, நமக்கு அளிக்கப்படும் இறைவாழ்வின் முதல் ஊற்று வழிபாடே, நமது ஆன்மீக வாழ்வின் முதல் பள்ளியும் அதுவே. உண்மையிலேயே இந்த ஏட்டில் ஜெபம் என்ற சொல் ஒட்டுமொத்த வழிபாட்டு முறையையும் குறிக்கிறது. இந்த பார்வை மிகவும் தீர்க்கமானது, ஏனெனில் இது வழிபாட்டு முறை சீர்திருத்தத்தை வழிநடத்தி இறை மக்களின் தீவிர பங்கேற்பை அதன் முதன்மை தூணாக மாற்றியது. வழிபாட்டு முறை என்பது முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் ஒரு சந்திப்பின் இடமாக வெளிப்படுத்தப்படுகிறது. தூய ஆவியால் அருள்பொழிவு செய்யப்பட்டு மனித உருவெடுத்த வார்த்தையான தம் மகனின் மனித குலத்தை நெருங்கி வரும் கடவுளின் தொடக்க முயற்சியாகவும், அதற்கு நம் கிறிஸ்து வழியாக கிறிஸ்துவோடு கிறிஸ்துவில் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில், அதாவது கிறிஸ்து தாமே தம் உடலோடு இணைந்து தந்தையிடம் எழுப்பும் ஜெபத்தின் மூலமாக பதிலளிப்பதாகவும் அது அமைகிறது. இக்காரணத்தினாலேயே நற்கருணையிலிருந்து பிரிக்க முடியாததும் திரு அவையின் அன்றாட பொது ஜபமுமான திருப்புகழ் மாலை கிறிஸ்தவர்களின் அனைத்து ஜப வாழ்விலும் ஆழமாக ஊடுருவி அதற்கு உயிர் ஊட்டி வழிநடத்தி அதன் வெளிப்பாடாக இருந்து இறை மக்களின் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்று புனித திருத்தந்தை ஆறாம் பவுல் மிகுந்த ஆவலுடன் விரும்பினார். இவ்விருப்பம் நிறைவேற திருப்புகழ் மாலை திருமுழுக்கு பெற்றவர்களின் மற்றும் சமூகங்களின் அன்றாட வாழ்வில் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாழப்பட வேண்டும். ஜெபிக்க கற்றுக்கொள்ள விரும்பும் பலருக்கு, முக்கியமாக திருமுழுக்கு பெற ஆயுத்தமாவோருக்கு, இது கிறிஸ்தவ ஜெபத்தின் வழியையும் பள்ளியையும் வழங்க முடியும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நற்கருணையும் திருப்புகழ் மாலையும் திரு அவையின் வாழ்வின் மூச்சுக்காற்றாக இருந்து தூய ஆவியாரை அதன் உடல் முழுவதும் இயங்க செய்கின்றனர். இந்த ஜெபத்தில் கிறிஸ்து மனித சமுதாயம் முழுவதையும் தம்மோடு இணைத்து கொண்டு இறை புகழ்ச்சியின் இந்த பாடலை தாமே பாடுவதில் அவர்களையும் பங்கெடுக்க செய்கிறார். இவ்வாறாக நாளுக்கு நாள் நாம் பாஸ்கா மறைபொருளோடு அதிகமாய் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உருவத்திற்கு ஒப்பாய் மாற்றப்படுகிறோம். புனித அகுஸ்தினார் கூறுகிறார், இரக்கத்தை வேண்டி நாம் ஜபத்தில் இறைவனை நோக்கி பேசும்போது அவரிடமிருந்து மகனை பிரித்து பார்க்கக்கூடாது. அதேபோல மகனின் உடலாகிய திரு அவை ஜபிக்கும்போது அது தன் தலைவராகிய கிறிஸ்துவிடமிருந்து தன்னை பிரித்து கொள்ளக்கூடாது. ஏனெனில் இறை மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தம் உடலின் ஒரே மீட்பர். அவர் நமக்காக ஜபிக்கிறார், நம்மில் ஜபிக்கிறார், நம்மால் ஜபிக்கப்படுகிறார். நம் தலைகுருவாக அவர் நமக்காக ஜபிக்கிறார், நம் தலைவராக நம்மில் ஜபிக்கிறார், நம் இறைவனாக நம்மால் ஜபிக்கப்படுகிறார். ஆகையால் நமது சொற்களை அவரிலும் அவருடைய சொற்களை நம்மிலும் அடையாளம் கண்டுகொள்வோமாக. நற்கருணையோடு பிரிக்க முடியாத உறவிலிருந்து அதன் ஒளியை நாள் முழுவதும் நீடிக்கும் திருப்புகழ் மாலை நமது அன்றாட வாழ்வின் காலத்தை புனிதப்படுத்துகிறது. காலையில் நம்பிக்கையுடனும் நன்றி உணர்வுடனும் நாளை தொடங்குகிறோம். நண்பகலில் நமது உழைப்பின் நடுவே இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க வல்லமையை வேண்டுகிறோம். மாலையில் நமது பணிகளை முடித்த பின் மாலை புகழ் சூரியன் மறையும் வேளையை இறை நினைவாக்குகிறது. இரவில் இறைவனின் அமைதியில் நம்மை ஒப்படைத்து உறங்க செல்கிறோம். ஒவ்வொரு மணி நேர வழிபாடும் நம்பிக்கையின் ஒரு செயலாகும். இம்மண்ணுலக பயணத்தில் ஆண்டவரின் மகிமை மிக்க மீள் வருகையை திரு அவையோடு இணைந்து விழிப்புடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
4: செய்திகள். உலகம் பிளவுகளாலும் கருத்து மோதல்களாலும் அதிகம் குறிக்கப்படுகின்ற இக்காலத்தில் உரையாடலின் வழியாக ஒற்றுமையை வளர்த்து நல்லிணக்கத்தை உருவாக்கும் நல்லிணக்கத்தின் இறைவாக்கினர்களாக விளங்குமாறு கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பினருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். 4 செவ்வாயன்று அமெரிக்காவின் கொலராடோ மாநிலம் டென்வரில் ஒருவரில் நாம் அனைவரும் ஒன்றாயிருக்கின்றோம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இடம்பெற்ற கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பின் 144வது உயர்மட்ட மாநாட்டிற்கு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, ஒற்றுமையும் அன்பு பணியும் அந்த அமைப்பின் அடிப்படை பண்புகள் என்று வலியுறுத்தினார். இறுதி ராவுணவின் போது அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கட்டும் என்று இயேசு கூறியதை எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, ஒற்றுமை என்பது ஒவ்வொரு தலைமுறை நம்பிக்கையாளர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறைக்கொடை என்றும், அது தானாக நிலைத்திருப்பதில்லை, மாறாக நேர்மையான மற்றும் தாழ்மையான உரையாடலின் வழியாக வளர்க்கப்பட வேண்டியது என்றும் குறிப்பிட்டார். குடும்பங்கள், பங்குகள் மற்றும் தங்கள் வாழும் சமூகங்களில் கிறிஸ்து விரும்பிய நல்லிணக்கத்திற்கு சான்று பகருமாறும் கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பினரை திருத்தந்தை கேட்டுக்கொண்டார்.
5: டிஜிட்டல் தகவல் தொடர்பு, உண்மை, மனித மாண்பு, அமைதி மற்றும் படைப்பை பாதுகாக்கும் பணிக்கு சேவை செய்ய வேண்டும் என்று ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்று வரும் சிக்னிஸ் உலக மாநாட்டில் பங்கேற்றுள்ள கத்தோலிக்க தகவல் தொடர்பாளர்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். திருத்தந்தையின் சார்பில் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, டிஜிட்டல் கருவிகளும் தகவல் தொடர்பு உத்திகளும் உண்மையை தேடுவதையும் ஒவ்வொரு மனிதரின் மாண்பையும் மதிப்பதையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் மாநாட்டில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள் மனித குடும்பம் முழுவதின் பொதுநலனை மேம்படுத்தும் தகவல் தொடர்பு தளங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளுக்கு புதிய ஊக்கத்தை அளிக்கும் என்ற நம்பிக்கையையும் திருத்தந்தை தெரிவித்துள்ளார். இன்றைய உலகில் டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணையமும் மனித வாழ்வின் பல அம்சங்களை வடிவமைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, தமது மகத்தான மானுடம் திருமடலில் கூறியுள்ளது போல், இணையவழி தகவல் தொடர்பு என்பது தகவல்களை பரிமாறும் ஒரு கருவி மட்டுமல்ல, அது பண்பாட்டை உருவாக்குவதோடு உலகை பற்றிய மனிதர்களின் பார்வையையும் சமூகத்தின் கூட்டு மனசாட்சியையும் ஆழமாக வடிவமைக்கிறது என்று எடுத்துக்காட்டியுள்ளார்.
4: கிறிஸ்தவத்தின் நோக்கமும் கன்பூசியா லட்சியமும் வெவ்வேறு மரபுகளில் இருந்து வந்தாலும் அவை இரண்டும் நீதி, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொது நன்மையை ஊக்குவிக்கின்றன என்று கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் குவாகாட் அவர்கள் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் சியோலில் உள்ள சோகாங் பல்கலைக்கழகத்தில் ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கிய முதல் கிறிஸ்தவ கான்பூசிய உரையாடல் கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றிய பல்சமய உரையாடலுக்கான திருப்பீட பேரவையின் தலைவர் கர்தினால் ஜார்ஜ் ஜேக்கப் குவாகாட் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த கருத்தரங்கில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கத்தோலிக்க மற்றும் கன்பூசிய அறிஞர்கள், மத தலைவர்கள் மற்றும் உரையாடல் நிபுணர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். வத்திகானின் பல்சமய உரையாடலுக்கான திருப்பீடத்துறை, சுங்யுங் குவான் கன்பூசியா கழகம், கொரியாவின் கத்தோலிக்க ஆயர் பேரவை மற்றும் சோகாங் பல்கலைக்கழகம் ஆகியோரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 கருத்தரங்கம் மிகவும் இணக்கமான உலகத்தை உருவாக்குவதில் கவனம் செலுத்துகிறது. இந்நிகழ்வை தொடங்கி வைத்து பேசிய பல்சமய உரையாடலுக்கான திருப்பீடத்துறையின் தலைவர் கர்தினால் குவாகாட் அவர்கள், புதிய வானம் மற்றும் புதிய பூமி என்ற கிறிஸ்தவ நோக்கமும் டடோங் என்ற கான்பூசிய லட்சியமும் வெவ்வேறு மரபுகளில் இருந்து வந்தாலும் அவை இரண்டும் நீதி, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொது நன்மையை ஊக்குவிக்கின்றன என்று கூறினார்.
5: ரோமில் உள்ள புனித பேதுரு பெருங்கோவிலில் இருந்து 2 புனிதமான அருளீக்கங்களை அருள்பணி மார்க்கஸ் சோலோ கெவ்டா அவர்கள் தனது சொந்த ஊரான இந்தோனேஷியாவின் கிழக்கு புளோரஸில் உள்ள லெவோரன் கிராமத்திற்கு ஆகஸ்ட் 3 திங்களன்று கொண்டு சென்றார். இந்த நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. பாத்ரே மார்க்கோ என்று அங்குள்ள மக்களால் அன்போடு அழைக்கப்படும் அந்த அருள் பணியாளரை வரவேற்பதற்காக புனித பேதுரு திருத்தூதர் மறைப்பணித்தள ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் கூடினர். நெசவு செய்யப்பட்ட துணி, வெற்றிலை பாக்கு மற்றும் பாரம்பரிய பானங்களை மரியாதையின் அடையாளமாக வழங்குவது உள்ளிட்ட கிழக்கு புளோரஸின் பாரம்பரிய முறைப்படியும் பிரார்த்தனைகளுடனும் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. பல்சமய உரையாடலுக்கான திருப்பிடத்துறையில் பணியாற்றும் அருள்பணி மார்க்கஸ் அவர்கள் திருத்தூதர் புனித பேதுருவின் கல்லறையில் இருந்து எடுக்கப்பட்ட மண் மற்றும் புனித பேதுரு பெருங்கோவிலின் புனித நுழைவாயிலின் ஒரு சிறு கல் துண்டு ஆகிய 2 அருளிக்கங்களை அவரது கிராமத்திற்கு கொண்டு வந்தார். இவை இரண்டும் வத்திகானின் அதிகாரப்பூர்வமான அங்கீகார சான்றிதழ்களுடன் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
0: இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திகான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ் தேவ் இயேசுஸ் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தற்போது நல்லுழைய வாழும் அனைத்து அன்பர்களுக்கும் வத்திக்கான் வான் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் அன்பாலும் அருளாலும் அமைதியால் இன்றும் எம் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வரவை
2: ஆண்டோர் வாக்கு, திருத்தந்தையின் இதன் பொது மறைக்கல் உரை மற்றும் செய்திகள்.
3: தாய்மையே வெல்லும் என்று நம் நாட்டிலே எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிறோம். வாய்மை அல்லது உண்மை மனித வாழ்வுக்கு எவ்வளவு முக்கியமானது என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஒரு பெரிய கேள்வி என்ன என்றால், எது உண்மையானது என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்கின்றோம். பல நேரங்கள் என்ன நடக்கிறது, எங்கோ ஒன்று நாம் காதால் கேட்டதை வைத்துக்கொண்டு, அது மற்றவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நாம் கேட்டதை வைத்துக்கொள், அல்லது நம்மிடம் சொல்லப்பட்ட அரைகுறையான தகவல்களை வைத்துக்கொண்டு, இதுதான் உண்மை என்று நாம் நினைத்து அதன் அடிப்படையிலே செயல்பட ஆரம்பிக்கின்ற போது, நமது செயல்பாடுகள் பிறருக்கு பாதத்தை ஏற்படுத்துகின்றன, நமக்கும் அது அழிவை ஏற்படுத்தது. இது பல நேரங்களில் நம்முடைய அனுபவம். இதோ பார்த்து பிரான்சிஸ் பேக்கன் என்ற எழுத்தாளர் அழகாக இப்படி கூறுகிறார். What is truth? Said Justin Clare and would not stay for an answer. இவுக்கு பிலாத்து தீர்ப்பு வழங்கிய அந்த நிகழ்ச்சி அவர் நம் கண்முன் வைத்து இப்படி குறிப்பிடுகிறார். உண்மையா, அது என்ன என்று கேட்ட அந்த பிலாத்து, அதற்கான பதில் இயேசுவிடமிருந்து அல்லது மற்றமிருந்து வரைக்கும் அவர் காத்திருக்கவில்லை. உண்மையா அது என்ன என்று கேட்டுவிட்டு உடனே அவர் தீர்ப்பை சொல்லி முடிக்கிறார். நண்பர்களே, நமது வாழ்விலே உண்மையை அறிந்து கொள்வதற்கு, அது நாம் கேட்ட ஒன்று உண்மைதானா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்க வேண்டியது. அதற்காக சில நேரங்களிலே காத்திருக்க வேண்டும் மிக மிக அவசியமான ஒன்று. ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இல்லை, நாம் கேட்ட ஒன்றை வைத்து உடாக நாம் செயல்பட்டால் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் நிறைய பாதிப்பை ஏற்படும் அல்லவா. உண்மை கண்டறிய முயற்சி எடுப்போம், தேவைப்பட்டால் அதற்கு காத்திருப்போம், உண்மையே அதன் செயல்படுவோம். அனைவரும் வாழும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
2: திருத்தலின் புதன் பொது கல்வி உரை.
1: ஆகஸ்ட் 5 கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருவில் வளாகத்தில் சரியாக காலை பணிக்கு தனது புதன் புது மறைக்கல்வி உரை திருத்தந்தை 14 அவர்கள் தொடங்கி, மக்களினங்களி என்ற திரு பற்றி இரண்டாம் வத்திக்கான் புதுசத்தின் முதல் ஆழமான திருவழி பற்றிய கொள்கை என்ற தலைப்பில் திருவழிபாட்டு மன்றின் திரு அவையை சார்ந்த பரிமாணத்தை குறித்து தனது சிந்தனை திருப்பயணிகளுடன் தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தர் பவுல் எபேசுக்கு எழுதிய திருமொழியிலிருந்து இறைவிடைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செல்வோம். எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் இருப்புங்கள். எப்போதும் தூ ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள். இது உறுதியாய் நிறுத்திருந்து விழிப்பாயிருங்கள். இறை மக்கள் அனைவருக்காகவும்

0: மன்றாடுங்கள். நான் பேசும்போது நச்சையின் மறைப்பொருளை நினைவுடன் தெரியப்பதற்கான வார்த்தைகளை கடவுளுக்கு தந்தருமாறு எனாகவும் மன்றுங்கள். அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. இரட்டை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைப்பு உரையை தொடங்கினார்.
1: Cari sorelle, buongiorno e benvenuti. Questa catechesi riprendiamo la riflessione sulla costituzione conciliare, sulla liturgia Sacrosanctum Concilium. Ci soffermiamo sulla menzione ecclesiale della preghiera liturgica. Come suggerisce l'Apostolo Paolo, è lo Spirito Santo che insegna a parlare. Dal giorno di Pentecoste, lo Spirito abita la Chiesa, ispirando ogni sua attività, in particolare la preghiera. La vita della comunità a Gerusalemme dopo la Pasqua di Gesù è vita nello Spirito donato dal Signore risorto. Da allora di concilio, la Chiesa mai tralasciò di riunirsi in assemblea per celebrare il mistero pasquale, leggendo in le scritture ciò che lo ridava, celebrando l'Eucaristia, nella quale vengono resi presenti la vittoria e il trionfo della sua morte e rendendo grazie a Dio per il suo dono ineffabile. Nel Cristo, all'ode della sua gloria, virtù dello Spirito Santo. Nel nostro tempo, nei testi dominati da mentalità eccentistica, consumistica, la preghiera può sembrare cosa di inutile, di irrisorio. In un mondo dove la scienza e la tecnica tendono di dare delle risposte, pregare può apparire come una forma di evasione. Inoltre, anche in diverse famiglie cristiane, non avviene più la tradizione della preghiera, mentre le persone rischiano di confonderla con una tecnica tra le altre, di natura psicologica e finanziata al benessere personale. La preghiera, invece, in quanto dimensione fondamentale della nostra umanità, merita di essere riscoperta nella sua età. La Costituzione Sacrosanctum Concilium ha preso sul serio l'esigenza e ciò rigrava profondamente il Papa San Paolo VI.
0: அன்புள்ள சகோதர சிறிகளே, வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். திருத்தூர் பவுல் எடுத்துரை போல தூய் ஆவியாரே நமக்கு ஜெபிக்க கற்றுத்தருகிறார். பெந்தகோஸ்தே நாளிலிருந்து தூய ஆவியார் திரு அவையில் உறிந்து அதன் ஒவ்வொரு செயல்பாட்டும் குறிப்பாக ஜெபத்தை தூண்டி இயக்குகிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்குப் பிறகு எரிசல் உருவான தொடக்கல சமூகத்தின் வாழ் உயிர்த்த ஆறால் அளிக்கப்பட்ட தூய ஆவியாரிலான வாழ்வாகும். அப்போதிரு சங்கம் இருந்து பாஸ்க் மறைப்பொருளை கொண்டாடுவதற்காக திரு அவை ஒருபோதும் கூட தவறவில்லை. மறைநூல் அத்திலும் தமிழ்ச்சி கூறியுள்ளவற்றை வாசும் இயேசுவின் மரணத்தின் வெற்றி மாட்சியும் பிரசன்னமாக்கும் நற்கருணை என்றாடியும் கிறிஸ்து இயேசுவில் கடவுள் அளித்த விவரிக்க முடியாத கொடைக்காக அவருக்கு நன்றி செலுத்தியும் தூய ஆவியார் வல்லமையால் அவரது மாட்சிக்கும் புகழாகவும் வாழ்ந்து வருகிறது. செயல்திறன் மற்றும் நர்வு மனப்பான்மை அதிகம் செலுத்தும் இன்றைய சூழல் ஜபம் என்று பயனற்றவும் முக்கியமற்றதாகவும் தோன்றலாம். அறிவியலும் தொழில்நுட்பமும் அனைத்து பதில்களையும் தருவதாக கூறிக்கொள் உலகில் ஜெயிப்பது உண்மையிலிருந்து தப்பிக்கும் வழியாக தோன்றிடும். மேலும் பல கிறிஸ்தவ குடும்பங்களில் ஜப மரபு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதில்லை. அதே வேளையில் பலர் ஜபத்தை உளவியல் சார்ந்த தனிப்பட்ட நல்வாழ்வை மட்டுமே நோக்காக கொண்ட பல பயிற்சி முறையில் ஒன்றாக தவறாக புரிந்துள்ளும் ஆபத்துள்ளது. ஆனால் ஜெபம் நமது மனித வாழ்வின் அடிப்படை பரிணாமமாக இருப்பதால் அதன் உண்மையான பொருளையும் மதிப்பையும் மீண்டும் கண்டறிய வேண்டும் இன்றியமையாததாகும். திருவழிபாடு பற்றிய கொள்கை விளம் என்னும் இந்த இது இத்தேவை மிகவும் தீரமாக எடுத்துக்கொண்டது. இரண்டாம் திக்கான் சங்கத்தால் ஒப்புதல் அளிக்கப்படுகின்ற முதல் ஆவத்தை வெளியிட்ட திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் இதனால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் என்று அவர் கூறினார். கடவுளுக்கு முதல் இடம், ஜெபமே நமது முதல் கடமை, நமக்கு அளிக்கப்படும் இறை வாழ்வின் முதல் வழிபாடு, நமது ஆக வாழ்வின் பள்ளியும் அதுவே. உண்மையிலேயே இவற்றில் ஜெபம் என்ற சொல் ஒட்டுமொத்த வழிபாட்டு முறையையும் குறிக்கிறது.

0: இந்த பார்வை மிகவும் தமானது. எனில் இது வழிபாட்டு முறை சிருத்தத்தை வழிநடத்தி இறை மக்களின் தீவிர பங்கேற்பை தன் முதன்மை தூண்ட மாற்றியது. வழிபாட்டு முறை என்பது முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் ஒரு சந்திப்பின் இடமாக வெளிப்படுத்தப்படுகிறது. தூய் ஆவியால் அருள்பொழிவு செய்யப்பட்டு மனித உருவெடுத்த வார்த்தையான தம் மகனின் மனித குலத்தை நிறுவரும் கடவுளின் தற்க முயற்சியாகும். அதற்கு நம் கிறிஸ்து வழியாக துவோடு கிறிஸ்து தூய ஆவியாரின் ஒன்றில், அதாவது கிறிஸ்து தாமே தம் உடலோடு இணைந்து தந்தையிடம் எழுப்பும் ஜபத் மூலமாக பதிலளிப்பதாகவும் அது அமைகிறது. இக்காரணத்தினாலேயே நற்கருணையிலிருந்து பிரிக்க முடியாததும் திரு அவையின் அன்ற பொது ஜபமுமான திருப்புகழ் மாலை கிறிஸ்தவர்களின் அனைத்து ஜப வாழ்விலும் ஆழமாக உருவி அதற்கு உயிர் ஊட்டி வழிநடத்தி அதன் வெளிப்பாடு இருந்து இயக்களின் ஆன்மீக வாழ்வை வளப்படுத்தும் என்று திருத்தந்தை ஆராவுள் மிகுந்த அவளுடன் விரும்பினார். இவ்விருப்பம் நிறைவேற திருப்புகழ் மாலை திருமுழுக்கு பெற்றவர்கள் மற்றும் சமூகங்களின் அன்ற வாழ்வில் இன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாழப்பட வேண்டும். ஜெபிக்க கற்கொள்ள விரும்பும் பக்கு முக்கியமாக திருமுழுக்கு பெற ஆயுத்தமாவருக்கு இது கிறிஸ்தவ ஜெபத்தின் வழியையும் வழியையும் வழங்கவும். ஒவ்வொரு வரமும் ஒவ்வொரு ஆளும் நகருணையும் திருவள் மாலையும் திரு அவையின் வாழ் மூச்சு காற்றாக இருந்து தூய் ஆவியாரை அதன் உடல் முழுவதும் இயங்க செய்கின்றனர். இந்த ஜெபத்தில் கிறிஸ்து மனித சமுதாயம் முழுவதையும் தம்மோடு ஏற்றுக்கொண்டு இறை புகழ்ச்சி இந்த பாடலை தாமே பாடல் அவர்களையும் பங்கெடுக்க செய்கிறார். இவ்வாறு நாளுக்கு நாள் நாம் பாஸ்கா மறைபொருளோடு அதிகமாய் ஒன்றிணைத்து கிறிஸ்தின் உருவத்திற்கு ஒப்பாய் மாற்றப்படுகிறோம். புனித அகஸ்தினார் கூறார், இரத்தை வேண்டி நம் ஜெபத்தில் இறை நோக்கி பேசும்போது அவரிடம் இரு மகனை பிரி பார்க்கக்கூடாது. அதே போல மகனின் உடாகிய திரு அவை ஜெபிக்கும் போது அது தன் தலைவராகிய கிறிஸ்துவிலிருந்து தன்னித்துக் கொள்ளக்கூடாது. ஏனெனில் இறை மகனாகிய ஆண்டவர் இயேசுவே தம்மின் ஒரே மீட் அவர் நமக்காக ஜபிக்கிறார், நம் ஜபிக்கிறார், மால் ஜபிக்கப்படுகிறார். நம் தலைவருவாக அவர் நமக்காக ஜபிக்கிறார். நம் தலைவராக நம்மில் ஜபிக்கிறார். நம் இவனாக நம்மால் ஜபிக்கப்படுகிறார். ஆகையால் நமது சொற்களை அவரிலும் அவருடைய சொற்களை நம்மிலும் அடையாளம் கண்டுக்கோமாக. நற்கருணையோடிக்க முடியாத உவிலிருந்து ஒளியை நல் முழுவதும் நீக்கும் திருப்புகழ் மாலை இது அன்றாட வாழ் காலத்தை படுத்துகிறது. மாலையில் நம்பிக்கையுடனும் நன்றி உணர்வுடனும் நாம் தொடங்குகிறோம். பகலில் நமது உப்பின் நடுவே இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க வல்லமையை வைக்கிறோம். மாலில் நமது பணி கிடைத்த பின் மாற்புகள் சூரிய அறையும் வேலையை இறை நினைவாகிறது. இதில் இறைவனின் அமைதியில் நாம் ஒப்படைத்து உறங்க செல்கிறோம். ஒவ்வொரு மணி நேர வழிபாடும் நம்பிக்கையின் ஒரு சாக்கும். இவ்வுலக பயணத்தில் ஆண்டவரின் மகிமை மிக்க மீள் வருகையை திரு அவையோடு இணைந்து விட்டுடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இவ்வாறு தனது மறைக்கல்வியை திருத்தந்தை நிறைவு செய்தார். யாக இயேசு அர்ப்பித்த இறைவேண்டத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிக்கும் தனது திருத்துது ஆசிரை வளர்.
1: செய்திகள். உலகம் பிகளாலும் கருத்துதல்களாலும் அதிகம் குறிக்கப்படுகின்ற காலத்தில் உரையின் வழியாக ஒற்றுமையை வளர்த்து நல்லிணக்கத்தை உருவாக்கும் நல்லிணத்தின் இறைவாக்கினருக்கு விளங்குமாறு கொலம்பஸ் மாவீர் அமைப்பினருக்கு தந்தை 14 அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஆகஸ்ட் 4 செவ்வாயில் அமெரிக்காவின் கொலராடோ மாநிலம் டென்வரில் ஒருவரில் நாம் அனைவரும் ஒன்றாயிருக்கின்றோம் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு இடம்பெற்ற கொலம்பஸ் மாவீரர்கள் அமைப்பின் 144 உயர்மட்ட மாநாட்டிற்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, ஒற்றுமையும் அன்பு பணியும் அன்பின் அடிப்படை பாடல் என்று வலியுறுத்தினார். இறுதி ரவுணவின் போது அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருக்கட்டும் என்று இயேசு கூறிய எடுத்துக்காட்டிய தந்தை, ஒற்றுமை என்பது ஒவ்வொரு முறை நம்பிக்கையாளர்களிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ள இறைகுடை என்றும் அது தானாக நிலைத்திருப்பதில்லை, மாறாக நேர்மையான மற்றும் தாழ்மன உரையாடலின் வழியாக வளர்க்க வேண்டியது என்றும் குறிப்பிட்டார். குடும்பங்கள், பங்குகள் மற்றும் தங்கள் வாழ் சமூகங்களில் விரும்பிய நல்லிணக்கத்திற்கு சார் பகருமாறும் கொலம்பஸ் மாவீரர்கள் பின்னரை திருத்தை கேட்டுக்கொண்டார்.
2: டிஜிட்டல் தகவல் தொடர்பு உண்மை அன்பு அமைதி மற்றும் படைவை பாதுகாக்கும் பணி சேவை செய்ய வேண்டும் என்று ருவாண்டாவின் கிகாலியில் இடம்பெற்ற சிக்னேஸ் உலக நாட்டில் பங்கேற்றுள்ள தகவல் தொடர்பாளருக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். திருத்தந்தை சார்பில் திருப்பிடச்சே கர்தினால் பியத்ரோ பர்லின் அவர்களால் கையப்பட்டு அனுப்பியுள்ள செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, டிஜிட்டல் கருவிகளும் தகவல் தொடர்பு

0: உண்மையை தேடுவதையும் ஒவ்வொரு மனிதரின் மாயையும் மதிப்பதையும் அடிப்பை கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாநாட்டில் இடம் கலந்துரையாடல்கள் மனித குடும்பம் முழுவதும் பொது நலனை மேம்பட தகவல் தொடர்பு தளங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளுக்கு புதிய ஊக்கத்தை அளிக்கும் என்ற நம்பிக்கையையும் திருத்தந்தை தெரிவித்தார். இன்றைய உலகில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் இணையமும் மனித வாழ்வின் பல அம்சங்கள் வடிவமைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை, இது மகத்தான மானுட திருமடலில் கூறியுள்ள இணையவழி தகவல் தொடர்பு என்பது தகவல்களை பரிமாறும் உதவி மட்டுமல்ல, அது பண்பாட்டை உருவாக்கோடு உலகை பற்றிய மனிதர்களின் பார்வையும் சமூகத்தின் கூட்டு மனசாட்சியையும் பலமாக வடிவமைக்கிறது எடுத்துக்காட்டியுள்ளார்.
1: கிறிஸ்தவத்தின் நோக்கம் கண் லட்சியமும் வெவ்வேறு மரபுகளில் இருந்தாலும் அவை இரண்டும் நீதி, அமைதி, நல்கம் மற்றும் பொதுநலை ஊக்குவிக்கின்றன என்று கருதி ஜார்ஜ் ஜேக்கப் குவாட் அவர்கள் தெரிவித்தார். தென்கொரியா சியோலில் உள்ள சோகாங் பல்கழகத்தில் ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை தொடங்கிய முத் கிறிஸ்தவ கான்பூஸ் உரையாடல் கருத்தை தொடங்கி வைத்து ஊற்றிய பல்சமய உரையாடலுக்கான தப்பீட பேரவையின் கருதினால் ஜார்ஜ் ஜேக்கப் குவாட் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த தரங்கில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொடிக்க மற்றும் கன்பூசிய அறிஞர், மத தலைவர்கள் மற்றும் உரையாடல் நிபுணர்கள் ஒன்றியுள்ளனர். வத்திகின் பல்சமய உரையாடலுக்கான திருப்பிடத்துறை, சுங்குங் குவான் கசியா கழகம், கொரியாவின் கத்தோலிக்க ஆயர் பேரவை மற்றும் சோகாங் பல்கழகம் ஆகியோர் ஏற்பாடு செய்யப்பட இந்த இரண்டு நாள் கருத்தரங்கம் மிகவும் இணக்கமானகத்தை உருவாக்குவதில் கவனம் செல்கிறது. இந்நிகழ்வு தொடங்கி வைத்து பேசிய பல்சமய உரையாடலுக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் கர்தினால் குவாட் அவர்கள் புதுவானம் மற்றும் புது பூமி என்ற கிறிஸ்தவ நோக்கமும் படோங் என்ற கான்பூசிய லட்சியமும் வெவ்வேறு மரபுகளில் இருந்து வந்தும் அவை இரண்டும் நீதி, அமைதி, நல்லிணக்கம் மற்றும் பொதுநலை ஊக்குவிக்கின்றன என்று கூறினார்.
0: ரோமில் உள்ள புனித பெருங்கோவிலில் இருந்து இரண்டு புனிதமான அறிக்கங்களை அருள் பண்ணி மார்க்கஸ் சோலோகா அவர்கள் தனது சொந்த ஊரான இந்தோனேஷியாவின் கிழக்கு புளோரஸில் உள்ள லெவோர் கிராமத்திற்கு ஆகஸ்ட் 3 திங்களை கொண்டு சென்றார். இந்நிகழ்வு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக நிகழ்வாக கொண்டாடப்பட்டது. பாத்ரே மார்க்கோ என்று அங்குள்ள மக்கள் அன்போடு அழைக்கப்படும் இந்த அருள் பணியாளரை வரவேற்பதற்காக புனித பேதுரு திருத்தூதர் மறைப்பணித்தள ஆலயத்தில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் கூடினர். செய்யப்பட்ட துணி, சில்லை பாக்கு மற்றும் பாரம்பரிய பானங்களை மரியாதையின் அலமாக வழங்குவது விட கிழக்கு புளோர் பாரம்பரிய முறைப்படியும் பிரார்த்தனைகளுடன் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. புனைய உரையாடலுக்கான திறத்துறையில் பணியாற்றும் அருள் பணி மார்க்கஸ் திருத்தூதர் புனித பேதுருவின் கல்லறையில் இருக்கப்பட்ட மண் மற்றும் புனித பேதுரு கோவிலின் புனித நூலின் ஒரு சிறுக்கு துண்டு ஆகிய இரண்டு அருளிக்கங்களை அக்கிராமத்திற்கு கொண்டு வந்தார். இவை இரண்டும் வத்திக்கானின் அதிகாரப்பூர்வமான அதிகார சான்றிதழ்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
2: ஒளிபரப்பு நிறைவருகிறது. உங்கள் செய்தித்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் மொழியுடன் இணைந்து யாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் அசிசி நகருக்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள் மற்றும் செய்திகள்.
2: திரிகடுக்கம்.
3: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அசிசி நகருக்கு மேற்கொண்ட மீட்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள். ஆகஸ்ட் 6 வியாழனன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அசிசி நகருக்கு மேற்கொண்ட மீட்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக தேவ தூதர்களின் புனித மரியா பேராலயத்திற்கு சென்றார். அப்பேராலயத்தில் இடம்பெற்ற கோ பிரான்சிஸ்கன் யூத் மீட்டிங் 2026 என்ற பிரான்சிஸ்கன் இளையோர் சந்திப்பின் நிறைவு திருப்பலியை இளைஞர்களுடன் இணைந்து நிறைவேற்றினார். அந்த திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற ஆண்டவரின் உருமாற்ற திருவிழா ஒளியின் மறைப்பொருளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியால் நிறைந்த நமது இந்த சந்திப்பை அது மேலும் செழுமைப்படுத்துவதோடு நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றிய ஆழமான கேள்விகளையும் நம்முன் எழுப்புகிறது. இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கும் இருளுக்கும் அமைதிக்கும் வார்த்தைகளுக்கும் வியப்புக்கும் புரிந்து கொள்ளாமைக்கும் இடையிலான முரண்பாட்டை நாம் காண்கிறோம். இன்று நாம் அசிசியில் இருக்கிறோம். பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற திருப்பயணிகள் வந்து சென்ற இந்த நகரம் மனித வாழ்க்கை புதிய வடிவம் பெற முடியும், ஒளியை பரப்ப முடியும், உலகை குணப்படுத்த முடியும் என்று அதன் ஒவ்வொரு மூலையிலும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இங்குதான் புனித பிரான்சிஸ், புனித கிளாரா, பின்னர் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கை மாற்றம் தொடங்கியது. அவர்கள் நற்செய்தியை எந்த விளக்கங்களும் சேர்க்காமல் அதன் எளிமையிலேயே ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது இயேசுவின் வாழ்க்கை அவர்களுக்குள் புதிதாக மலரத் தொடங்கியது. வரலாறு எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதையும் நாமே எந்த வழியில் பயணிக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்வதற்காகவே நாம் இங்கு வந்திருக்கிறோம். நற்செய்தி நமக்கு காட்டுவது என்னவென்றால், வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கண்டறிய முடியும், பயணிக்க வேண்டிய பாதையை பார்க்க முடியும் என்பதே. பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரைப் போல நாமும் தனியே அழைத்து செல்லப்பட்டுள்ளோம். இயேசு நம்மோடு இருக்கிறார். முக்கியமானது அவரது பிரசன்னமே. அந்த மாலையில் திருத்தூதர்கள் இயேசுவை பார்த்து கொண்டிருந்தனர். அவர் தமது எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த பேச்சு அவர்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியது. 16-21 முதல் 26 வசனங்களில் கூறுவது போல, 6 நாட்களுக்கு முன்பு சிலுவையை பற்றி வெளிப்படையாக பேசியதற்காக பேதுரு ஆண்டவரிடம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஏனெனில் மெசியாவுக்குரிய மகிமையையும் ஒருவேளை தனக்கும் கிடைக்கக்கூடிய மகிமையையும் அவர் எதிர்பார்த்திருந்தார். எதிர்ப்புகள், துன்பங்கள், ஆபத்துகள் குறித்து அவர் சிந்திக்கவில்லை. அதைவிட உண்மையான மகிமை என்றால் என்ன என்ற கேள்வியையும் அவர் எழுப்பவில்லை. இப்போது இயேசுவின் உருமாற்றத்தில் இறைவனே தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். அந்த மகிமை பாதுகாக்கும் அரவணைக்கும் மேகத்தின் வடிவில் வெளிப்படுத்துகிறது. அந்த மகிமை பாதுகாக்கும் அரவணைக்கும் மேகத்தின் வடிவில் வெளிப்படுகிறது. அவர் தமது மகனை நமக்கு காட்டி இவருக்கு செவிசாயுங்கள் என்று அழைக்கிறார். அவரை பின்பற்றி ஒன்றாக நடப்பதில்தான் கண்டறியப்படுகிறது. அந்த பாதையின் அழகு புதிய பரிமாணத்தையும் இதுவரை அனுபவிக்காத ஆழத்தையும் பெறுகிறது. அதனால் பேதுரு அந்த அனுபவத்தை நீட்டிக்க விரும்புகிறார். அவர் பெருந்தன்மையுடன் இயேசுவுக்கும் மோசேக்கும் எலியாவுக்கும் 3 கூடாரங்களை கட்ட முன்வருகிறார். அந்த உரையாடல் தொடர வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது. ஆனால் அந்த உரையாடலை வெறுமனே பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களாக அல்ல, அதற்குள் நாமும் நுழைய வேண்டும். ஆண்டவரோடு இணைந்து திருவிவிலியத்தை வாசிக்கவும் நமது காலத்தின் நிகழ்வுகளை அவரது ஒளியில் புரிந்து கொள்ளவும் அவர் காட்டும் வழியில் முடிவுகளை எடுக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். மனச்சோர்வையும் அச்சத்தையும் சொல்வதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். திருத்தூதர்களை தடுத்து வைத்த சந்தேகங்களைப் போலவே நம்மை தடுத்து நிறுத்தும் சந்தேகங்களையும் அகற்றுவதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். இயேசு நம்மை தமது வரலாற்றில் பங்கேற்க அழைக்கிறார். அதன் மூலம் மனித குல வரலாற்றில் புதிய பக்கங்களை எழுதுமாறு அழைக்கிறார். அவருடைய முகம் சூரியனைப் போல ஒளிர்ந்தது, அவருடைய ஆடைகள் ஒளியைப் போல வெண்மையாயின என்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17:2 கூறுவதை கேட்கும் போது உயிர்த்தெழுந்த காலையின் அந்த முதல் விடியலை நாம் நினைவு கூறுகிறோம். அப்போது ஆண்டவரின் தூதர் கல்லறையை மூடியிருந்த கல்லை உருட்டி அகற்றி உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை அறிவித்தார். அவருடைய தோற்றம் மின்னலைப் போலவும் ஆடை பனியைப் போல வெண்மையாகவும் இருந்தது. அது ஒரு புதிய நாளின் ஒளியாகும். அந்த ஒளியை நோக்கி நாம் ஈர்க்கப்படுகிறோம். இருப்பினும் இருள் இன்னும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. சில நேரங்களில் அது நமது உள்ளங்களிலும் குடிக்கொள்கிறது. புனித பிரான்சிஸ், புனித கிளாரா போன்ற புனிதர்களின் வாழ்விலும், தீமைக்கு நன்மையால் பதிலளித்த எண்ணற்ற சகோதர சகோதரிகளின் வாழ்விலும் அந்த விடியலின் ஒளியை நாம் காண்கிறோம். நாம் ஒருபோதும் தனிமையில் இல்லை. கடந்த சில நாட்களில் இதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவரையொருவர் சந்தித்தீர்கள், ஒருவரையொருவர் கவனமாக கேட்டீர்கள். ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கும் குரல்களின் ஆரவாரத்தை தாண்டி உண்மையான உரையாடலின் கலையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இன்று தந்தையோடும் தமக்கு முன்னோடிகளாக இருந்த மோசே மற்றும் எலியாவோடும் தமது காலத்து சீடர்களோடும் உரையாடி கொண்டிருக்கும் போதே உருமாற்றம் பெற்ற இயேசுவை நாம் தியானிக்கிறோம். இதனை கேட்டு உணர்தலும் இறை திருவுளத்தை அறிந்து முடிவெடுப்பதுமான பயணத்திற்குள் நம்மை அழைத்து செல்லவே திரு அவை உள்ளது. நாம் யாருக்காக வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் சமூகமே திரு அவையாகும். இறைவனின் குரலை பகுத்தறிய நாம் கற்றுக்கொள்ளும் இடம் திரு அவையாகும். அந்த குரல் ஒருபோதும் நமது தனிப்பட்ட கருத்துக்களுடன் முழுமையாக ஒத்துப்போகாது. இயேசுவை பின்பற்ற துணியும் அனைவரையும் தைரியமுள்ளவர்களாகவும் புதிய வழிகளை உருவாக்குபவர்களாகவும் மாற்றும் தூய ஆவியாருக்கு கீழ்ப்படிய திரு அவை நம்மை அழைக்கிறது. நாம் இயேசுவிடமிருந்தும் ஒருவரிடமிருந்தும் ஒருவர் பிரிந்து செல்லும் போது நமது வாழ்வு தனது உண்மையான அழகை இழக்கிறது. ஆனால் வாழ்வளிக்கும் உறவுகளின் வழியாகவும் இறையழைப்பின் வழியாகவும் நாம் மீண்டும் உருமாற்றம் பெறுகிறோம். நீங்கள் வளர்க்கப்பட்டுள்ள பிரான்சிஸ்கன் ஆன்மீகம் இறைவனோடும் அவரது படைப்புகள் அனைத்தோடும் உள்ள அடிப்படை உறவுகளை மீண்டும் நிலைநிறுத்துவதில் மிகவும் விழிப்புணர்வுடைய ஆன்மீக மரபுகளில் ஒன்றாகும். இன்று முன்பை விட அதிகமாக இந்த ஒன்றிணைந்த பயணமும் நல்லிணக்கமும் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டியவை. இதனை முன்னிட்டு எனது முதல் திருமடலின் தொடக்கத்தில் நான் எழுதியிருந்ததை நினைவு கூற விரும்புகிறேன். ஒவ்வொரு தலைமுறையும் தங்களுக்குரிய காலத்தை வடிவமைக்கும் பொறுப்பை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு மனிதரின் மாண்பும் பாதுகாக்கப்படும், நீதி வளர்க்கப்படும், சகோதரத்துவம் சாத்தியமாகும் ஒரு இடமாக வரலாற்றை மாற்ற வேண்டும். ஆனால் ஒவ்வொரு காலமும் மனிதமற்றதான மேலும் அநீதியான உலகத்தை உருவாக்கும் ஆபத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. மனித குலம் தனது உண்மையான அடையாளத்தை இழக்கும் ஆபத்தில் இருக்கும் போதெல்லாம் நாம் கிறிஸ்தவர்கள் மனிதரான இறைவனை நோக்கி நமது பார்வையை உயர்த்துகிறோம். ஏனெனில் வாக்கு மனித உருவெடுத்த மறைப்பொருளில்தான் மனித வாழ்வின் உண்மையான அர்த்தமும் இரகசியமும் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்துவில் மனித குலத்தின் மகத்துவம் முழுமையாக வெளிப்படுகிறது. அவரே வழி, உண்மை, வாழ்வு, ஒவ்வொருவருக்கும் தமது நிறைவை நோக்கி வளர்வதற்கான பாதையை அவர் திறந்து வைக்கிறார். புனித பிரான்சிஸின் மறைவுக்கு 8 நூற்றாண்டுகள் கடந்த பின்னரும் அவர் இன்னும் நம்மை தம்மிடம் ஈர்த்து கொண்டிருப்பதற்கான காரணம் இயேசுவின் வழியோடு இன்னும் ஆழமாக ஒத்துப்போகும் புதிய பாதையை கண்டறிவதற்காக பழக்கமான வாழ்க்கை முறையை துறக்க துணிந்த அவரது மனித மாண்பின் மகத்துவமே ஆகும். பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ மரபை கொண்டிருந்த அசிசி போன்ற ஒரு நகரில் கூட அவர் மேற்கொண்ட இந்த தேர்வு ஒரு புரட்சிகரமான செயலாகவே தோன்றியது. புனித கிளாராவின் தேர்வு இன்னும் வியப்புக்குரியது. பிரான்சிஸை போல வாழவும், அந்த சகோதரர்களைப் போல ஒரு பெண்ணாக முழு சுதந்திரத்துடன் வாழவும் அவர் விரும்பினார். இதுவே கிறிஸ்தவத்தின் ஆற்றல். அந்த தொடக்கத்தின் ஆற்றலும் வரலாற்றில் மீண்டும் மீண்டும் தோன்றும் புதிய தொடக்கங்களின் ஆற்றலும் இதுவே. அன்பிற்குரிய இளைஞர்களே, இன்று ஐரோப்பாவும் உலகம் முழுவதும் உங்களை புதிய புனிதர்களாக உருவாக்க அழைக்கிறது. நற்செய்தியின் வார்த்தையை முழு மனதுடன் நம்புவதற்கு அஞ்சாதீர்கள். இயேசு கிறிஸ்து அளிக்கும் சுதந்திரத்தில் முழுமையான மனிதர்களாக வளருங்கள். சகோதரி வறுமையை மகிழ்ச்சியுடன் தழுவிக் கொள்ளுங்கள். உங்கள் இந்த சந்திப்பின் தலைப்பான கோ என்பது வெறும் ஒரு கோஷம் அல்ல, அது ஒரு மறைப்பணிக்கான அனுப்புதலாகும். நாம் எந்த வரைபடமும் இல்லாத பாதைகளில் பயணிக்க அனுப்பப்படுகிறோம். ஏனெனில் அந்த பாதைகள் மனித இதயத்திற்கு செவிசாய்ப்பதாலும், தூய ஆவியாருக்கு கீழ்ப்படிவதாலும், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்ற இடங்களில் எல்லாம் அவரை பின்பற்றுவதாலும் உருவாகின்றன. செல்லுங்கள். இன்னும் சிறப்பாக சொல்வதானால், வாருங்கள், நாம் ஒன்றாக செல்வோம். சிலரின் அநீதியும் அகந்தையும் எண்ணற்ற இறைமக்களின் மாண்பையும் கனவுகளையும் பறித்து கொண்டிருக்கும் விளிம்பு நிலைகளுக்கு செல்வோம். புனித பிரான்சிஸின் தூண்டுதலால் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு விடுத்த எச்சரிக்கையை நினைவு கூறுவோம். ஆண்டவரின் காயங்களை தொலைவில் வைத்துக் கொண்டு வாழும் கிறிஸ்தவர்களாக நாம் மாறிவிடும் சோதனையை தவிர்க்க வேண்டும். மனித துயரத்தை தொட்டு உணரவும், துன்புறும் மனிதர்களின் வேதனையால் காயப்பட்ட உடல்நிலையை தொடவும் இயேசு விரும்புகிறார். பிறரின் வேதனையால் காயப்பட்ட உடலை தொட அவர் நம்மை அழைக்கிறார். மனித துன்பங்களின் சுழலில் இருந்து நம்மை பாதுகாக்கும் தனிப்பட்ட அல்ல குழு பாதுகாப்பு வலயங்களை தேடுவதை நிறுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். புனித பிரான்சிஸுக்கு நிகழ்ந்ததைப் போல நம்மை நெருக்கமாக அறிந்தவர்கள் கூட நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் அதிகார மனப்பான்மையை மையமாக கொண்ட கலாச்சாரத்திலிருந்து விடுபடுவதும், மனிதர்களுக்கிடையே பிரிவினையை உருவாக்கும் சுவர்களை இடித்தழிப்பதிலும், நமது குடும்பங்களையோ நமது ஊர்களையோ நமது மரபுகளையோ காட்டிக் கொடுப்பதல்ல, மாறாக பயமும் அறியாமையும் உருவாக்கிய போலி எதிரிகளிடமிருந்தும் மனிதர்கள் தங்கள் குறுகிய எண்ணங்களை உலகின் மீது திணிக்க முயலும் வன்முறையிலிருந்தும் அவற்றை விடுவிப்பதாகும். இறைவனை நம்புவது என்பது புனித பிரான்சிஸும் புனித கிளாராவும் கண்டறிந்ததைப் போல சகோதரர் சகோதரிகளால் நிரம்பிய உலகை மீண்டும் கண்டறிவதாகும். அந்த உலகம் சுரண்டப்பட வேண்டியதோ ஆதிக்கம் செலுத்தப்பட வேண்டியதோ அல்ல. அது அன்புடன் பாதுகாக்கப்படவும் பணிவோடு பணியாற்றப்படவும் வேண்டிய உலகாகும். அது பயந்து காக்கப்பட வேண்டிய உலகல்ல, அன்போடு அரவணைக்கப்பட வேண்டிய உலகாகும். அன்பிற்குரிய இளைஞர்களே, அன்பின் நாகரிகத்தை உருவாக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதன் முதல் அடையாளங்களை தன்னலமற்ற அர்ப்பணிப்பின் எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளில் நீங்கள் ஏற்கனவே கண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி இன்னும் மரணம் சூழ்ந்த மிக கொடூரமான சூழல்களில் கூட வாழ்வுக்காக அர்ப்பணித்து உழைக்கும் அமைதியின் பணியாளர்களைப் போல நீங்களும் உலகை மாற்றுபவர்களாக இருங்கள். உங்களிடம் உள்ள மனித மாண்பின் சிறந்த ஆற்றல்கள் அனைத்தையும் ஒன்றிணையுங்கள். உங்கள் கல்வி, உங்கள் திறமைகள், உங்கள் உழைப்பு, உங்கள் நட்புகள், உங்கள் அன்பு, உங்கள் ஜெபம், இவை அனைத்தையும் இணைத்து புதிய பிரான்சிஸின் கனவை பல்வேறு வழிகளில் உயிர்ப்பியுங்கள். அசிசியில் நீங்கள் கழித்த இந்த நாட்கள் உங்கள் நினைவில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இங்கிருந்து நீங்கள் ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளுக்கு திரும்பிச் செல்லும் போது, அது உருமாற்ற மாலையிலிருந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோர் கீழிறங்கிய அனுபவத்தைப் போல அமையட்டும். உங்கள் இல்லங்களுக்கு திரும்பும் இந்த பயணம் ஆழ்ந்த சிந்தனையுடனும் எதிர்காலத்தை நோக்கிய நம்பிக்கையுடனும் இயேசு கிறிஸ்துவுக்கான உறுதியான அர்ப்பணிப்புடனும் அமையட்டும். ஆண்டவர் உங்களை நம்புகிறார். அவர் உங்களை சார்ந்திருக்கிறார். அவர் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார்.
1: செய்திகள். 2026 நவம்பர் மாதத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் உருகுவே, அர்ஜென்டினா மற்றும் பெரு ஆகிய நாடுகளுக்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ளதாக திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 6 முதல் 17 நாள் வரை நடைபெற உள்ள இப்பயணத்தில் நவம்பர் 6 முதல் 8 வரை உருகுவேயின் மொண்டிவீடியோ, பாய்சந்து மற்றும் புளோரிடா நகரங்களுக்கும், நவம்பர் 8 முதல் 11 வரை அர்ஜென்டினாவின் புவனஸ் ஐரஸ், கோர்தோபா மற்றும் லூகான் நகரங்களுக்கும், நவம்பர் 11 முதல் 17 வரை பெருவின் லீமா, சிக்கலாயோ, குஸ்கோ மற்றும் புகல்பா நகரங்களுக்கும் திருத்தந்தை பயணம் மேற்கொள்வார். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் மிக குறைந்த கத்தோலிக்க மக்கள் தொகையை கொண்ட நாடான உருகுவேயில் மொத்த மக்கள் தொகையில் 36 விழுக்காடு மட்டுமே கத்தோலிக்கர்கள் உள்ளனர். அர்ஜென்டினா மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தாய் நாடாகும். புவனஸ் ஐரஸை சேர்ந்த அவருக்கு தனது 12 ஆண்டு திருத்தந்தை பணிக்காலத்தில் தாய் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. பெருநாடு திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மறைப்பணியுடன் நெருங்கிய தொடர்புடைய நாடாகும். 1980களில் மறைப்பணியாளராக அந்நாட்டிற்கு முதன் முதலில் சென்ற அவர் பின்னர் ஆயராக பணியாற்றியதோடு பெருநாட்டின் குடியுரிமையையும் பெற்றார்.
2: மொசாம்பிக் நாட்டின் சாய்சாய் மறைமாவட்டத்தின் ஓய்வு பெற்ற ஆயரும் கர்தினாலுமான ஜூலியோ டுவார்டே லங்கா அவர்கள் ஆகஸ்ட் 3 நாள் 98 வயதில் காலமானதை அடுத்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மொசாம்பிக்கின் சாய்சாய் மறைமாவட்டத்தின் திருத்தந்தை நிர்வாகி பேராயர் பிரான்சிஸ்கோ சிமோயோ அவர்களுக்கு அனுப்பிய தந்தி செய்தியில், மொசாம்பிக் ஆயர்கள் மறைந்த கர்தினாலின் குடும்பத்தினர் அவர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய மறைமாவட்ட மக்கள் மற்றும் துயருறும் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் தனது ஆன்மீக நெருக்கத்தையும் ஆழ்ந்த இரக்கலையும் திருத்தந்தை தெரிவித்துள்ளார். மேலும் கர்தினால் லங்கா அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள பணியாளராக எளிமை, ஆர்வம் மற்றும் விடாமுயற்சியுடன் தமக்கு ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை வழிநடத்தினார் என்றும், சிரமங்களால் மனம் தளராமல் அவற்றை நற்செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளாகவே அவர் கருதினார் என்று திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார். மொசாம்பிக் மக்களிடையே அமைதி, ஒப்புரவு மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் நோக்கில் அமைதியின் நற்செய்தியை அறிவிப்பதில் கர்தினால் லங்கா அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதை திருத்தந்தை அவர்கள் தமது இரங்கல் செய்தியில் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தியுள்ளார்.
1: ஒரு அமெரிக்க டாலரும் ஊக்கமளிக்கும் ஒரு சிறிய செய்தி குறிப்பும் ஒரு மனிதனின் வாழ்க்கையையும், அதன் வழியாக ஒரு நாட்டின் தொலைதூர கிராமங்களின் ஆன்மீக பயணத்தையும் எப்படி மாற்ற முடியும் என்பதற்கு இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு ஒரு சிறந்த சான்றாக விளங்குகிறது. இந்தோனேஷியாவில் செயல்பட்டு வரும் கடவுளின் திராட்சை தோட்டம் என பொருள்படும் வினியா டே என்ற கத்தோலிக்க இறைமக்கள் அமைப்பின் நிறுவனரான ஆல்பர்ட் கிரிகோரிடான் அவர்கள் தனது இறைப்பணியை முற்றிலும் கைவிட தயாராக இருந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் எதிர்பாராத விதமாக அவருக்கு அந்த ஒரு டாலர் பரிசாக கிடைத்தது. கடவுளின் மீது ஆழமான நம்பிக்கை வைப்பதற்கும் திரு அவைக்கு தொடர்ந்து சோர்வின்றி சேவை செய்வதற்கும் அந்த சிறு பரிசு அவருக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைந்தது. அந்த நிகழ்வு நடந்து தற்போது 10 கடந்துவிட்ட நிலையில் இன்று வினியா டே அமைப்பு தனது ஜலா காசி என்ற பொதுமக்களிடம் நிதி திரட்டும் தளத்தின் மூலமாக இந்தோனேஷியா முழுவதும் உள்ள பல்வேறு தொலைதூர கத்தோலிக்க சமூகங்கள் 219 கோயில்கள் மற்றும் சிற்றாலயங்களை கட்டி ஒரு மாபெரும் சாதனையை படைத்துள்ளது. உண்மையான மறைத்தூது பணி என்பது வெறுமனே கட்டிடங்களை உருவாக்குவது மட்டுமல்ல, மாறாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு மற்றும் மிகவும் வலுவான சமூகங்களை உருவாக்குவதுதான் என்று ஆல்பர்ட் கிரிகோரி அவர்கள் உறுதியாக நம்புகிறார்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திருத்தந்தையின் அசிசி நகருக்கான மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள் மற்றும் செய்திகள்.
2: திரிகடுக்கம்.
3: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அசிசி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்வுகள். ஆகஸ்ட் 6 வியாழனன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அசிசி நகருக்கு மேற்கொண்ட மேய்ப்பு பணி பயணத்தின் ஒரு பகுதியாக தேவ தூதர்களின் புனித மரியா பேராலயத்திற்கு சென்றார். அப்பேராலயத்தில் இடம்பெற்ற கோ பிரான்சிஸ்கன் யூத் மீட்டிங் 2026 என்ற பிரான்சிஸ்கன் இளையோர் சந்திப்பின் நிறைவு திருப்பலியை இளைஞர்களுடன் இணைந்து நிறைவேற்றினார். அந்த திருப்பலியில் திருத்தந்தை அவர்கள் ஆற்றிய மறையுரை. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, இன்று நாம் கொண்டாடுகின்ற ஆண்டவரின் உருமாற்ற திருவிழா ஒளியின் மறைப்பொருளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியால் நிறைந்த நமது இந்த சந்திப்பை அது மேலும் செழுமைப்படுத்துவதோடு நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றிய ஆழமான கேள்விகளையும் நம்முன் எழுப்புகிறது. இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கும் இருளுக்கும் அமைதிக்கும் வார்த்தைகளுக்கும் வியப்புக்கும் புரிந்து கொள்ளாமைக்கும் இடையிலான முரண்பாட்டை நாம் காண்கிறோம். இன்று நாம் அசிசியில் இருக்கிறோம். பல நூற்றாண்டுகளாக எண்ணற்ற திருப்பயணிகள் வந்து சென்ற இந்த நகரம் மனித வாழ்க்கை புதிய வடிவம் பெற முடியும், ஒளியை பரப்ப முடியும், உலகை குணப்படுத்த முடியும் என்று அதன் ஒவ்வொரு மூலையிலும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இங்குதான் புனித பிரான்சிஸ், புனித கிளாரா, பின்னர் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கை மாற்றம் தொடங்கியது. அவர்கள் நற்செய்தியை எந்த விளக்கங்களும் சேர்க்காமல் அதன் எளிமையிலேயே ஏற்றுக்கொண்டார்கள். அப்போது இயேசுவின் வாழ்க்கை அவர்களுக்குள் புதிதாக மலரத் தொடங்கியது. வரலாறு எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதையும் நாமே எந்த வழியில் பயணிக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்வதற்காகவே நாம் இங்கு வந்திருக்கிறோம். நற்செய்தி நமக்கு காட்டுவது என்னவென்றால், வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை கண்டறிய முடியும், பயணிக்க வேண்டிய பாதையை பார்க்க முடியும் என்பதே. பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோரைப் போல நாமும் தனியே அழைத்து செல்லப்பட்டுள்ளோம். இயேசு நம்மோடு இருக்கிறார். முக்கியமானது அவரது பிரசன்னமே. அந்த மாலையில் திருத்தூதர்கள் இயேசுவை பார்த்து கொண்டிருந்தனர். அவர் தமது எதிர்காலத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த பேச்சு அவர்களுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியது. 16:21-26 கூறுவது போல, 6 முன்பு சிலுவையை பற்றி வெளிப்படையாக பேசியதற்காக பேதுரு ஆண்டவரிடம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஏனெனில் மெசியாவுக்குரிய மகிமையையும் ஒருவேளை தனக்கும் கிடைக்கக்கூடிய மகிமையையும் அவர் எதிர்பார்த்திருந்தார். எதிர்ப்புகள், துன்பங்கள், ஆபத்துகள் குறித்து அவர் சிந்திக்கவில்லை. அதைவிட உண்மையான மகிமை என்றால் என்ன என்ற கேள்வியையும் அவர் எழுப்பவில்லை. இப்போது இயேசுவின் உருமாற்றத்தில் இறைவனே தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார். அந்த மகிமை பாதுகாக்கும், அரவணைக்கும் மேகத்தின் வடிவில் வெளிப்படுத்துகிறது. அந்த மகிமை பாதுகாக்கும், அரவணைக்கும் மேகத்தின் வடிவில் வெளிப்படுகிறது. அவர் தமது மகனை நமக்கு காட்டி இவருக்கு செவிசாயுங்கள் என்று அழைக்கிறார். அவரை பின்பற்றி ஒன்றாக நடப்பதில்தான் கண்டறியப்படுகிறது. அந்த பாதையின் அழகு புதிய பரிமாணத்தையும் இதுவரை அனுபவிக்காத ஆழத்தையும் பெறுகிறது. அதனால் பேதுரு அந்த அனுபவத்தை நீட்டிக்க விரும்புகிறார். அவர் பெருந்தன்மையுடன் இயேசுவுக்கும் மோசேக்கும் எலியாவுக்கும் 3 கூடாரங்களை கட்ட முன்வருகிறார். அந்த உரையாடல் தொடர வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது. ஆனால் அந்த உரையாடலை வெறுமனே பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களாக அல்ல, அதற்குள் நாமும் நுழைய வேண்டும். ஆண்டவரோடு இணைந்து திருவிவிலியத்தை வாசிக்கவும் நமது காலத்தின் நிகழ்வுகளை அவரது ஒளியில் புரிந்து கொள்ளவும் அவர் காட்டும் வழியில் முடிவுகளை எடுக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். மனச்சோர்வையும் அச்சத்தையும் சொல்வதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். திருத்தூதர்களை தடுத்து வைத்த சந்தேகங்களைப் போலவே நம்மை தடுத்து நிறுத்தும் சந்தேகங்களையும் அகற்றுவதற்காகவே நாம் இங்கு வந்துள்ளோம். இயேசு நம்மை தமது வரலாற்றில் பங்கேற்க அழைக்கிறார். அதன் மூலம் மனித குல வரலாற்றில் புதிய பக்கங்களை எழுதுமாறு அழைக்கிறார். அவருடைய முகம் சூரியனைப் போல ஒளிர்ந்தது, அவருடைய ஆடைகள் ஒளியைப் போல வெண்மையாயின என்று மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17:2 கூறுவதை கேட்கும்போது உயிர்த்தெழுந்த காலையின் அந்த முதல் விடியலை நாம் நினைவு கூறுகிறோம். அப்போது ஆண்டவரின் தூதர் கல்லறையை மூடியிருந்த கல்லை உருட்டி அகற்றி உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை அறிவித்தார். அவருடைய தோற்றம் மின்னலைப் போலவும் ஆடை பனியைப் போல வெண்மையாகவும் இருந்தது. அது ஒரு புதிய நாளின் ஒளியாகும். அந்த ஒளியை நோக்கி நாம் ஈர்க்கப்படுகிறோம். இருப்பினும் இருள் இன்னும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. சில நேரங்களில் அது நமது உள்ளங்களிலும் குடிக்கொள்கிறது. புனித பிரான்சிஸ், புனித கிளாரா போன்ற புனிதர்களின் வாழ்விலும், தீமைக்கு நன்மையால் பதிலளித்த எண்ணற்ற சகோதர சகோதரிகளின் வாழ்விலும் அந்த விடியலின் ஒளியை நாம் காண்கிறோம். நாம் ஒருபோதும் தனிமையில் இல்லை. கடந்த சில நாட்களில் இதை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவரையொருவர் சந்தித்தீர்கள், ஒருவரையொருவர் கவனமாக கேட்டீர்கள். ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கும் குரல்களின் ஆரவாரத்தை தாண்டி உண்மையான உரையாடலின் கலையை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இன்று தந்தையோடும் தமக்கு முன்னோடிகளாக இருந்த மோசே மற்றும் எலியாவோடும் தமது காலத்து சீடர்களோடும் உரையாடி கொண்டிருக்கும் போதே உருமாற்றம் பெற்ற இயேசுவை நாம் தியானிக்கிறோம். இதனை கேட்டு உணர்தலும் இறை திருவுளத்தை அறிந்து முடிவெடுப்பதுமான பயணத்திற்குள் நம்மை அழைத்து செல்லவே திரு அவை உள்ளது. நாம் யாருக்காக வாழ வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் சமூகமே திரு அவையாகும். இறைவனின் குரலை பகுத்தறிய நாம் கற்றுக்கொள்ளும் இடம் திரு அவையாகும். அந்த குரல் ஒருபோதும் நமது தனிப்பட்ட கருத்துக்களுடன் முழுமையாக ஒத்துப்போகாது. இயேசுவை பின்பற்ற துணியும் அனைவரையும் தைரியமுள்ளவர்களாகவும் புதிய வழிகளை உருவாக்குபவர்களாகவும் மாற்றும் தூய ஆவியாருக்கு கீழ்ப்படிய திரு அவை நம்மை அழைக்கிறது. நாம் இயேசுவிடமிருந்தும் ஒருவரிடமிருந்தும் ஒருவர் பிரிந்து செல்லும் போது நமது வாழ்வு தனது உண்மையான அழகை இழக்கிறது. ஆனால் வாழ்வளிக்கும் உறவுகளின் வழியாகவும் இறையழைப்பின் வழியாகவும் நாம் மீண்டும் உருமாற்றம் பெறுகிறோம். நீங்கள் வளர்க்கப்பட்டுள்ள பிரான்சிஸ்கன் ஆன்மீகம் இறைவனோடும் அவரது படைப்புகள் அனைத்தோடும் உள்ள அடிப்படை உறவுகளை மீண்டும் நிலைநிறுத்துவதில் மிகவும் விழிப்புணர்வுடைய ஆன்மீக மரபுகளில் ஒன்றாகும். இன்று முன்பை விட அதிகமாக இந்த ஒன்றிணைந்த பயணமும் நல்லிணக்கமும் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட வேண்டியவை. இதனை முன்னிட்டு எனது முதல் திருமடலின் தொடக்கத்தில் நான் எழுதியிருந்ததை நினைவு கூற விரும்புகிறேன். ஒவ்வொரு தலைமுறையும் தங்களுக்குரிய காலத்தை வடிவமைக்கும் பொறுப்பை பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு மனிதரின் மாண்பும் பாதுகாக்கப்படும், நீதி வளர்க்கப்படும், சகோதரத்துவம் சாத்தியமாகும் ஒரு இடமாக வரலாற்றை மாற்ற வேண்டும். ஆனால் ஒவ்வொரு காலமும் மனிதமற்றதான மேலும் அநீதியான உலகத்தை உருவாக்கும் ஆபத்தையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. மனித குலம் தனது உண்மையான அடையாளத்தை இழக்கும் ஆபத்தில் இருக்கும் போதெல்லாம் நாம் கிறிஸ்தவர்கள் மனிதரான இறைவனை நோக்கி நமது பார்வையை உயர்த்துகிறோம். ஏனெனில் வாக்கு மனித உருவெடுத்த மறைப்பொருளில்தான் மனித வாழ்வின் உண்மையான அர்த்தமும் இரகசியமும் முழுமையாக வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். இயேசு கிறிஸ்துவில் மனித குலத்தின் மகத்துவம் முழுமையாக வெளிப்படுகிறது. அவரே வழி, உண்மை, வாழ்வு, ஒவ்வொருவருக்கும் தமது நிறைவை நோக்கி வளர்வதற்கான பாதையை அவர் திறந்து வைக்கிறார். புனித பிரான்சிஸின் மறைவுக்கு 8 நூற்றாண்டுகள் கடந்த பின்னரும் அவர் இன்னும் நம்மை தம்மிடம் ஈர்த்து கொண்டிருப்பதற்கான காரணம் இயேசுவின் வழியோடு இன்னும் ஆழமாக ஒத்துப்போகும் புதிய பாதையை கண்டறிவதற்காக பழக்கமான வாழ்க்கை முறையை துறக்க துணிந்த அவரது மனித மாண்பின் மகத்துவமே ஆகும். பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவ மரபை கொண்டிருந்த அசிசி போன்ற ஒரு நகரில் கூட அவர் மேற்கொண்ட இந்த தேர்வு ஒரு புரட்சிகரமான செயலாகவே தோன்றியது. புனித கிளாராவின் தேர்வு இன்னும் வியப்புக்குரியது. பிரான்சிஸை போல வாழவும், அந்த சகோதரர்களைப் போல ஒரு பெண்ணாக முழு சுதந்திரத்துடன் வாழவும் அவர் விரும்பினார். இதுவே கிறிஸ்தவத்தின் ஆற்றல். அந்த தொடக்கத்தின் ஆற்றலும் வரலாற்றில் மீண்டும் மீண்டும் தோன்றும் புதிய தொடக்கங்களின் ஆற்றலும் இதுவே. அன்பிற்குரிய இளைஞர்களே, இன்று ஐரோப்பாவும் உலகம் முழுவதும் உங்களை புதிய புனிதர்களாக உருவாக்க அழைக்கிறது. நற்செய்தியின் வார்த்தையை முழு மனதுடன் நம்புவதற்கு அஞ்சாதீர்கள். இயேசு கிறிஸ்து அளிக்கும் சுதந்திரத்தில் முழுமையான மனிதர்களாக வளருங்கள். சகோதரி வறுமையை மகிழ்ச்சியுடன் தழுவிக்கொள்ளுங்கள். உங்கள் இந்த சந்திப்பின் தலைப்பான கோ என்பது வெறும் ஒரு கோஷம் அல்ல, அது ஒரு மறைப்பணிக்கான அனுப்புதலாகும். நாம் எந்த வரைபடமும் இல்லாத பாதைகளில் பயணிக்க அனுப்பப்படுகிறோம். ஏனெனில் அந்த பாதைகள் மனித இதயத்திற்கு செவிசாய்ப்பதாலும், தூய ஆவியாருக்கு கீழ்ப்படிவதாலும், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்ற இடங்களிலெல்லாம் அவரை பின்பற்றுவதாலும் உருவாகின்றன. செல்லுங்கள். இன்னும் சிறப்பாக சொல்வதானால், வாருங்கள், நாம் ஒன்றாக செல்வோம். சிலரின் அநீதியும் அகந்தையும் எண்ணற்ற இறைமக்களின் மாண்பையும் கனவுகளையும் பறித்து கொண்டிருக்கும் விளிம்பு நிலைகளுக்கு செல்வோம். புனித பிரான்சிஸின் தூண்டுதலால் திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு விடுத்த எச்சரிக்கையை நினைவு கூறுவோம். ஆண்டவரின் காயங்களை தொலைவில் வைத்துக் கொண்டு வாழும் கிறிஸ்தவர்களாக நாம் மாறிவிடும் சோதனையை தவிர்க்க வேண்டும். மனித துயரத்தை தொட்டு உணரவும், துன்புறும் மனிதர்களின் வேதனையால் காயப்பட்ட உடல்நிலையை தொடவும் இயேசு விரும்புகிறார். பிறரின் வேதனையால் காயப்பட்ட உடலை தொட அவர் நம்மை அழைக்கிறார். மனித துன்பங்களின் சுழலிலிருந்து நம்மை பாதுகாக்கும் தனிப்பட்ட அல்ல குழு பாதுகாப்பு வலயங்களை தேடுவதை நிறுத்த வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். புனித பிரான்சிஸுக்கு நிகழ்ந்ததைப் போல நம்மை நெருக்கமாக அறிந்தவர்கள் கூட நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம். ஆனால் அதிகார மனப்பான்மையை மையமாக கொண்ட கலாச்சாரத்திலிருந்து விடுபடுவதும், மனிதர்களுக்கிடையே பிரிவினையை உருவாக்கும் சுவர்களை இடித்தழிப்பதிலும், நமது குடும்பங்களையோ, நமது ஊர்களையோ, நமது மரபுகளையோ காட்டிக் கொடுப்பதல்ல, மாறாக பயமும் அறியாமையும் உருவாக்கிய போலி எதிரிகளிடமிருந்தும் மனிதர்கள் தங்கள் குறுகிய எண்ணங்களை உலகின் மீது திணிக்க முயலும் வன்முறையிலிருந்தும் அவற்றை விடுவிப்பதாகும். இறைவனை நம்புவது என்பது புனித பிரான்சிஸும் புனித கிளாராவும் கண்டறிந்ததைப் போல சகோதரர் சகோதரிகளால் நிரம்பிய உலகை மீண்டும் கண்டறிவதாகும். அந்த உலகம் சுரண்டப்பட வேண்டியதோ, ஆதிக்கம் செலுத்தப்பட வேண்டியதோ அல்ல. அது அன்புடன் பாதுகாக்கப்படவும் பணிவோடு பணியாற்றப்படவும் வேண்டிய உலகாகும். அது பயந்து காக்கப்பட வேண்டிய உலகல்ல, அன்போடு அரவணைக்கப்பட வேண்டிய உலகாகும். அன்பிற்குரிய இளைஞர்களே, அன்பின் நாகரிகத்தை உருவாக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். அதன் முதல் அடையாளங்களை தன்னலமற்ற அர்ப்பணிப்பின் எண்ணற்ற எடுத்துக்காட்டுகளில் நீங்கள் ஏற்கனவே கண்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்றி இன்னும் மரணம் சூழ்ந்த மிக கொடூரமான சூழல்களில் கூட வாழ்வுக்காக அர்ப்பணித்து உழைக்கும் அமைதியின் பணியாளர்களைப் போல நீங்களும் உலகை மாற்றுபவர்களாக இருங்கள். உங்களிடம் உள்ள மனித மாண்பின் சிறந்த ஆற்றல்கள் அனைத்தையும் ஒன்றிணையுங்கள். உங்கள் கல்வி, உங்கள் திறமைகள், உங்கள் உழைப்பு, உங்கள் நட்புகள், உங்கள் அன்பு, உங்கள் ஜபம், இவை அனைத்தையும் இணைத்து புதிய பிரான்சிஸின் கனவை பல்வேறு வழிகளில் உயிர்ப்பியுங்கள். அசிசியில் நீங்கள் கழித்த இந்த நாட்கள் உங்கள் நினைவில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இங்கிருந்து நீங்கள் ஐரோப்பாவின் பல்வேறு நாடுகளுக்கு திரும்பிச் செல்லும் போது, அது உருமாற்ற மாலையிலிருந்து பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோர் கீழிறங்கிய அனுபவத்தைப் போல அமையட்டும். உங்கள் இல்லங்களுக்கு திரும்பும் இந்த பயணம் ஆழ்ந்த சிந்தனையுடனும், எதிர்காலத்தை நோக்கிய நம்பிக்கையுடனும், இயேசு கிறிஸ்துவுக்கான உறுதியான அர்ப்பணிப்புடனும் அமையட்டும். ஆண்டவர் உங்களை நம்புகிறார். அவர் உங்களை சார்ந்திருக்கிறார். அவர் இப்போதும் உங்களுடன் இருக்கிறார்.
1: செய்திகள். 2026 நவம்பர் மாதத்தில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் உருகுவே, அர்ஜென்டினா மற்றும் பெரு ஆகிய நாடுகளுக்கு திருத்தூது பயணம் மேற்கொள்ள உள்ளதாக திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 6 முதல் 17 நாள் வரை நடைபெறவுள்ள இப்பயணத்தில் நவம்பர் 6 முதல் 8 வரை உருகுவேயின் மொண்டிவீடியோ, பாய்சந்து மற்றும் புளோரிடா நகரங்களுக்கும், நவம்பர் 8 முதல் 11 வரை அர்ஜென்டினாவின் புவனஸ் ஐரஸ், கோர்தோபா மற்றும் லூகான் நகரங்களுக்கும், நவம்பர் 11 முதல் 17 வரை பெருவின் லீமா, சிக்கலாயோ, குஸ்கோ மற்றும் புகல்பா நகரங்களுக்கும் திருத்தந்தை பயணம் மேற்கொள்வார். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் மிக குறைந்த கத்தோலிக்க மக்கள் தொகையை கொண்ட நாடான உருகுவேயில் மொத்த மக்கள் தொகையில் 36 விழுக்காடு மட்டுமே கத்தோலிக்கர்கள் உள்ளனர். அர்ஜென்டினா மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் தாய்நாடாகும். புவனஸ் ஐரஸை சேர்ந்த அவருக்கு தனது 12 ஆண்டு திருத்தந்தை பணிக்காலத்தில் தாய்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. பெருநாடு திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மறைப்பணியுடன் நெருங்கிய தொடர்புடைய நாடாகும். 1980களில் மறைப்பணியாளராக அந்நாட்டிற்கு முதன் முதலில் சென்ற அவர் பின்னர் ஆயராக பணியாற்றியதோடு பெருநாட்டின் குடியுரிமையையும் பெற்றார்.
2: மொசாம்பிக் நாட்டின் சாய்சாய் மறை மாவட்டத்தின் ஓய்வு பெற்ற ஆயரும் கர்தினாலுமான ஜூலியோ டுவார்டே லங்கா அவர்கள் ஆகஸ்ட் 3 நாள் 98 வயதில் காலமானதை அடுத்து திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மொசாம்பிக்கின் சாய்சாய் மறை மாவட்டத்தின் திருத்தந்தை நிர்வாகி பேராயர் பிரான்சிஸ்கோ சிமோயோ அவர்களுக்கு அனுப்பிய தந்தி செய்தியில், மொசாம்பிக் ஆயர்கள் மறைந்த கர்தினாலின் குடும்பத்தினர் அவர் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய மறைமாவட்ட மக்கள் மற்றும் துயரூறும் நாட்டின் அனைத்து மக்களுக்கும் தனது ஆன்மீக நெருக்கத்தையும் ஆழ்ந்த திருத்தந்தை தெரிவித்துள்ளார். மேலும் கர்தினால் லங்கா அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள பணியாளராக எளிமை, ஆர்வம் மற்றும் விடாமுயற்சியுடன் தமக்கு ஒப்படைக்கப்பட்ட இறை மக்களை வழிநடத்தினார் என்றும், சிரமங்களால் மனம் தளராமல் அவற்றை நற்செய்தியை அறிவிப்பதற்கான வாய்ப்புகளாகவே அவர் கருதினார் என்று திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார். மொசாம்பிக் மக்களிடையே அமைதி, ஒப்புரவு மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் நோக்கில் அமைதியின் நற்செய்தியை அறிவிப்பதில் கர்தினால் லங்கா அவர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதை திருத்தந்தை அவர்கள் தமது இரங்கல் செய்தியில் நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தியுள்ளார்.
1: ஒரு அமெரிக்க டாலரும் ஊக்கமளிக்கும் ஒரு சிறிய செய்தி குறிப்பும் ஒரு மனிதனின் வாழ்க்கையையும், அதன் வழியாக ஒரு நாட்டின் தொலைதூர கிராமங்களின் ஆன்மீக பயணத்தையும் எப்படி மாற்ற முடியும் என்பதற்கு இந்தோனேஷியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு ஒரு சிறந்த சான்றாக விளங்குகிறது. இந்தோனேஷியாவில் செயல்பட்டு வரும் கடவுளின் திராட்சை தோட்டம் என பொருள்படும் வினியா டே என்ற கத்தோலிக்க இறைமக்கள் அமைப்பின் நிறுவனரான ஆல்பர்ட் கிரிகோரிடான் அவர்கள் தனது இறைப்பணியை முற்றிலும் கைவிட தயாராக இருந்த ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் எதிர்பாராத விதமாக அவருக்கு அந்த ஒரு டாலர் பரிசாக கிடைத்தது. கடவுளின் மீது ஆழமான நம்பிக்கை வைப்பதற்கும் திரு அவைக்கு தொடர்ந்து சோர்வின்றி சேவை செய்வதற்கும் அந்த சிறு பரிசு அவருக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைந்தது. அந்த நிகழ்வு நடந்து தற்போது 10 கடந்துவிட்ட நிலையில் இன்று வினியா டே அமைப்பு தனது ஜலாகாசி என்ற பொதுமக்களிடம் நிதி திரட்டும் தளத்தின் மூலமாக இந்தோனேஷியா முழுவதும் உள்ள பல்வேறு தொலைதூர கத்தோலிக்க சமூகங்கள் 219 கோயில்கள் மற்றும் சிற்றாலயங்களை கட்டி ஒரு மாபெரும் சாதனையை படைத்துள்ளது. உண்மையான மறைத்தூது பணி என்பது வெறுமனே கட்டிடங்களை உருவாக்குவது மட்டுமல்ல, மாறாக மக்கள் மத்தியில் நம்பிக்கை, எதிர்பார்ப்பு மற்றும் மிகவும் வலுவான சமூகங்களை உருவாக்குவதுதான் என்று ஆல்பர்ட் கிரிகோரி அவர்கள் உறுதியாக நம்புகிறார்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.